அருண கிரணமணியும் உதயம் அதில் சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கடேடி அழுகும் பிரேம சாயுஜ்யம் அசிதலாசியம் சரசமதுர சுமசரங்களை அமிர்த பொழின பிரணய

0: ആശ്രയ FM 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்கள

தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் த